கையுண்ணைக்கு சோறு உபகு பெருமை துளைவிகையை போய் இசுமகையுண்ண பிரியத்தியும் அதனியுனே அறிவாகங்கனே இன்னும் கண்ணு தோணும் பேரவிகை இசுகங்க.